மேகாலயன் தரோட கூட மேலே சாத்தியம் அப்படிங்க தனக்கே ஜன்னி கதர மேரி மேரே தக்த பட்ட ஆசைங்க ஜிவேகா மே அம்லா வாழ்த்தே குஜ்னி மேரே பல்லே ஜிவேகா தேரி ரஹமத் வாழ்த்தா பல்லே பல்லே பல்லே தோ பல்லே பல்லே பல்லே உஸ் ரஹமத்தா பக்ஷன் சத்கா எக் வார் ஃபிர் தோ ப்ரூஹா தே தஸ்தக் தே ரஹே அமன்தீப் சிங் பேனிபால் வலோ ஆப் சப் நூ ஷுப் ஸ்வேர் குட் மார்னிங் சத் ஸ்ரீ அகால்.

பிசினஸ் ப்ரமோட் கரலை டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ அண்ட் டிவி தொண்டை அங்கசாங் ஹெச் சவி கண்டேஸ் சத்தோ தின் ஹுன் தக் டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ ஹஜாரா ஹி பிசினஸ் தி கிராண்ட் ஓபனிங் லைவ் ஆன் லொகேஷன் நாள் கரவா சுக்கியா தே கரவா ரியா ஹை இம்பாசிபிள் இஸ் நதிங் சோ சி வி அப்படி பிசினஸ் விச் வாதா கரன் வாஸ்தே டேஸ் பர் டேஸ் ரேடியோ தா லைவ் ஆன் லொகேஷன் ஃப்ரைடே சாட்டர்டே கரவாஓ ஃபார் booking call Sajinder Sidhu at 416-725-2551.